0: ललकार रही है, तो कम से कम एक साल के लिए हमें विदेशों में जाने की बातों को टालना चाहिए। हमें कर्तव्यों को सर्वोपरि रखते हुए कुछ संकल्प लेने होंगे और उन संकल्पों को पूरे समर्पण भाव से पूरा करना होगा। जैसे एक बड़ा संकल्प है पेट्रोल डीजल का संयम से इस्तेमाल करना। साथियों, हमें पेट्रोल डीजल का उपयोग कम करना होगा। शहरों में जहां मेट्रो है वहां हम तय करें कि हम मेट्रो का ही उपयोग करेंगे, ज्यादा से ज्यादा मेट्रो में ही जाएंगे। अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पूल करने का प्रयास करें और भी लोगों को साथ बिठा लें। अगर हमें कहीं सामान भेजना हो तो कोशिश करनी है कि वह ज्यादा से ज्यादा रेलवे गुड्स के जो ट्रेन होती है रेलवे की सर्विसेज से भेजे, ताकि इलेक्ट्रिक रेलवे होने के कारण पेट्रोल डीजल की जरूरत नहीं पड़ती है। जिन लोगों के पास इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें।
1: And after days of relentless back and forth, Talapathy Vijay has finally been sworn in as Tamil Nadu Chief Minister. Speaking at his oath-taking ceremony, Tamil Nadu CM announced three orders within minutes of swearing in. Post the swearing-in ceremony, the Chief Minister went to the Secretariat. He received the Guard of Honour, signed an order, sat on the Chief Minister's chair. Shortly after taking charge as a CM, Vijay also visited the Periyar Memorial, paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the Chief Secretary. The Tamil Nadu Chief Minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
2: Makkal nalangalai mattume lachiyamaga konda namadu arasukku pakkabalamaga nindru aadharavai valangi ulla காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
3: இவரே என்ன வேணுங்க எனக்கு, என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு
4: கேட்டதுன்னு
3: அந்த கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் முதல்வராக இருக்கிறாரு.
5: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக